0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர்த்தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: ഇന്നത്തെ തിരയപ്പൂക്കളിൽ ഒരു ഗാനം കൂടി കേൾക്കാം. ഗുണ എന്ന ചിത്രത്തിന് വേണ്ടി കമൽ ഹാസനോടൊപ്പം എസ് ജാനകി പാടിയത്.
1: കൺമണി അൻപോടെ കാതലൻ നാൻ നാൻ എഴുതും ലെറ്റർ മടൽ ഇല്ല കടുതാശി വെച്ചിക്കലാമാ കടിതമേ ഇരിക്കട്ടോ പടി.
2: കൺമണി അൻപോട് കാതലൻ നാൻ എഴുതും കടിതമേ
1: പാട്ടാവേ പഠിച്ചിട്ടിയാ? അപ്പ നാനും മുതല്ല കൺമണി சொன்னல்ல இங்க பொன்மணி போட்டுக பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம்
2: பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்க சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.